சர்வம் கர்மம் சர்வம் கர்மம் சர்வம் யுக்தா சர்வம் முக்தா ரசாவல சாந்த பிரசாத நமோ நிர்கநாசேஷதேவம் பிரகாசேனங்கம் சுரூபே பங்கம் பபூதே பிரமாதம் பிரமாதே சதா சர்வசாத்தே அகால சுரூபே நிர்வாத பபூதே அனங்கிய நாமே திருபங்கி திருகாமே நிருபங்கி சுரூபே சர்வங்கிய நூபே ந பூத்திர ந புத்திர ந சதிர ந மித்திர ந தாத்த ந மாத்த ந ஜாத்த ந பாத்த